0: ஊருக்கு வழி சொல்லு,
1: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
0: கருப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
1: பொறுப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
2: என் குழந்தை கூட வழி சொல்ல,
1: எனக்கு
2: பாட்ட நீ பாட்டு,
1: தம்பிக்கு நீயே வழி காட்டு,
0: அது எங்க ஊரு அந்த பக்கம் வேலையெல்லாம் முடிஞ்சது வண்டி கட்டி கூட்டி போற.

இசை மலைநிகர் ஸ்ரீ வருங்பவர் தனசீலன் துரைசாமி அருமையான முருகன் பெருமாள் புகழை கூறும் பாடல். இப்பொழுது 6:11, இன்னும் சற்று நேரத்தில் உங்களுடைய நிதி விளக்கம். அதற்கு முன்பு வாரந்தோறும் உங்களுடைய தமிழ் நிகழ்ச்சி இனிசை மழை, மற்றும் 6:30 கவுட்டிங் தமிழ் கழகத்தின் மக்கள் தொடர்பு அலுவலர் திரு டைரோன் நைக்கர் அவர்களோடு ஒரு பேட்டி. If you just tuned into the program, welcome to Inisei Mazhai on Lotus FM with me, Dhanaseelan Doraisamy. This afternoon, or this evening rather, we are in conversation with the PRO of the Kaohsiung Tamil Federation, Mr. Tyrone Nyker, regarding the Tamil Ice Tournament that's commencing tomorrow, Saturday the 30th of May. Anal ippozhudhu innoru arumaiyana paadal. அந்த பாடலான பிறகு நம்முடைய நீதி விளக்கம். We now take a listen to another beautiful devotional song, and thereafter we go into your ethical sayings.

0: அருமையான விநாயகர் பெருமான் புகழை கூறும் பாடல் பம்ம பம்மத்தா. இப்பொழுது மணி 6:16, இட் இஸ் 1 minute ஆஃப்டர் 6:15. இன்றைய நீதி விளக்கம், இன்றைய நீதி விளக்கம் மேலும் சில கருத்துமுள்ள செய்யுள்களை பார்த்து கற்கலாம். This evening we look at more meaningful sayings to help empower us and build a better character. முதலாவது, விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கை எப்பொழுதுமே வெற்றிகரமாக முடியும். விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கை எப்பொழுதுமே வெற்றிகரமாக முடியும். Continuous effort and self-belief will always produce victorious results. Continuous effort and self-belief will always produce victorious results. அடுத்தது, மற்றவர்களின் பிரச்சனைகள் ஆராய்ந்து செய்வதற்கு முன்பு உங்களுடைய பிரச்சனைகள் சரிப்படுத்துக. மற்றவர்களின் பிரச்சனைகள் ஆராய்ந்து செய்வதற்கு முன்பு உங்களுடைய பிரச்சனைகள் சரிப்படுத்துக. அதாவது, பிஃபோர் அனலைசிங் அண்ட் வாரிங் அபவுட் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அதர்ஸ் என்ஷோர் தட் யோர் இஷ்யூஸ் ஆர் டேக்கன் கேர் ஆஃப். Before analyzing and worrying about the problems of others, ensure that your issues are taken care of. மூன்றாவது, நன்மை செய்தால் நன்மை உங்களை தேடி வரும், தீமை செய்தால் தீமை உங்களுக்கு திரும்பி வரும். இது பிரபஞ்சத்தின் சட்டம். If you do good, goodness will come to you. Should you engage in bad deeds, unpleasant things will come your way. This is the law of the universe. If you do good deeds, goodness will come unto you. Should you engage in bad deeds, unpleasant things will come your way. This is the law of the universe. கடைசியாவது, and lastly, வாழ்க்கையில் இன்பங்களையும் துன்பங்களையும் எதை வந்தாலும் அதை வாழ்க்கையின் பயணமாக ஏற்று வாழ வேண்டும். Happiness and sorrow are part of life. Accept it as life's journey and live life to the fullest. வாழ்க்கையில் இன்பங்களையும் துன்பங்களையும் எதை வந்தாலும் அதை வாழ்க்கையின் பயணமாக ஏற்று வாழ வேண்டும். Happiness and sorrow are part of life. Accept it as life's journey and live life to the fullest. மறுபடியும் இந்த விளக்கங்கள் பார்க்கலாம். Let us look at these sayings again. விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கை எப்பொழுதுமே வெற்றிகரமாக முடியும். Continuous effort and self-belief will always produce victorious results. மற்றவர்களின் பிரச்சனைகள் ஆராய்ந்து செய்வதற்கு முன்பு உங்களுடைய பிரச்சனைகள் சரிப்படுத்துக. Before analyzing and worrying about the problems of others, ensure that your issues are taken care of. மூன்றாவது, நன்மை செய்தால் நன்மை உங்களை தேடி வரும், தீமை செய்தால் தீமை உங்களுக்கு திரும்பி வரும். இது பிரபஞ்சத்தின் சட்டம். If you do good deeds, goodness will come unto you. Should you engage in bad deeds, unpleasant things will come your way. This is the law of the universe. கடைசியாவது, and lastly, வாழ்க்கையில் இன்பங்களையும் துன்பங்களையும் எதை வந்தாலும் அதை வாழ்க்கையின் பயணமாக ஏற்று வாழ வேண்டும். Happiness and sorrow are part of life. Accept it as life's journey and live life to the fullest. இது உங்களுடைய நீதி விளக்கம். இப்பொழுது ஒரு விளம்பரம். விளம்பரமான பிறகு மீண்டும் இந்த நிகழ்ச்சியை தொடரலாம்.
1: Hi South Africa, I'm Michael Owen. If you appreciate world-class sport and a great occasion, the Hollywood Bets Durban July is the place to be. The theme for 2026 is Country Allure, which sees the rustic style of the countryside meet the cosmopolitan cool of the city. On Saturday the 4th of July, it all comes together at Hollywood Bets Greyville, Africa's greatest horse racing and social event. I'll see you there.
2: Ach, Barry, I don't know what I'm doing anymore. My life has taken a hard left at career goals.
3: It's not your life that's turning, bro. It's your steering.
2: My steering?
3: Your car's pulling left like your decisions. Go get top quality Miler steering parts from Goldwagen. That will set you straight.
2: Wait, I feel aligned.
3: It's just your steering that needed direction. Goldwagen, keep on driving.
4: It's your station. It's your music. It's Lotus FM. Lotus FM. You're listening to Inner Same Array. Fridays 6 to 7 p.m. on Lotus FM.

0: வணக்கம் தனசீல அண்ணா, நீங்களும் மற்றும் அனைவருக்கும் இனிய வெள்ளிக்கிழமை நல்வாழ்த்துகள். மற்றும் அனைவருக்கும் இனிய வைகாசி விசாக நல்வாழ்த்துகள். முருகப்பெருமானோட அருளும் ஆசீர்வாதம் எப்போதும் நம் மேல் இருக்கட்டும். வணக்கம் தனசீல அண்ணா, யெஸ் விஷிங் யூ அண்ட் எவ்ரி ஒன் லிஸ்னிங் இன் அ வெரி ஹாப்பி ஃப்ரைடே. ஆல்சோ டு எவ்ரி ஒன் அப்சர்விங் அ வெரி ஹாப்பி அண்ட் பிளெஸ்ட் வைகாசி விசாகம். மே லார்ட் முருகாஸ் ரிச்சஸ்ட் பிளெஸிங்ஸ் ஆல்வேஸ் பி வித் அஸ். லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் ஷேலன் அண்ட் மேகி சேட்டி இன் சபெனபா.
1: வணக்கம் தனசீலன், ஹாப்பி ஃப்ரைடே. காட்ஸ் பிளெஸிங்ஸ் அப்பான் யூ அண்ட் யுவர் லவ்விங் ஃபேமிலி. அ பிளெஸ்ட் வீக்கெண்ட், லவ்லி ஷோ, லவ்லி மியூசிக், லவ்விங் யுவர் சாங்ஸ் தட் யூ பிளே. அண்ட் ஆல்சோ டு மை லவ்விங் ஃபேமிலி, எவ்ரி திங் ஆஃப் த பெஸ்ட்.
2: வணக்கம் தனசீலன் மை அண்ணா, தேங்க் யூ ஃபார் சச் லவ்லி மியூசிக். ஐ எம் ரியலி என்ஜாயிங் த தமிழ் மியூசிக். Om Namah Shivaya, bless you always and keep you safe. Lots of love from Susan Woodley from PMB.
3: Vanakkam Dhanaseelan, trust you had a good week. Lovely songs to start off this evening show. Looking forward to another divine program. Thanks always and blessings in abundance. Loves, Molly.
4: யாரும் இல்லை கண்மணியே உன்கே அணிக்கே.
5: வாவ் வாவ் வாவ், வாட் எ பியூட்டிஃபுல் சாங். ரொம்ப நன்றி, தேங்க்யூ வெரி வெரி மச் லோட்டஸ் எஃப்எம். யூ ஆல் ஜஸ்ட் நோ ஹவு டு மேக் அஸ் ஃபீல் சோ ஹாப்பி. சிங்கர் ரவி கவுண்டர்.
6: Namaste to you, Dhanaseelan. Beautiful Friday evening in your company. Your teachings are phenomenal. And the classics are just so heartwarming. And it brings back so much of memories. Thank you for a fabulous show, Dhanaseelan. In it, Prem Lal.
7: Vanakkam to you, Dhanaseelan Dorsami. Vanakkam to Isai Mala. Thanks for your awesome show every Friday. I listen to you. I hope you're keeping well, you and your family. I want to thank you. I know you're going to play all the good songs for us today, from the movies, everything. And make sure when you finish, go home safe to your loved ones. Sabi Naidu Polokwana.
8: Saram Dhanaseelan. You really playing beautiful songs. We're really enjoying the songs today. Thank you so much, Padma Chetty.
9: And the Sedigalikki Mikka Mikka Nandri, thank you so much for those beautiful messages that came through. Ippozhudhu mani 6:46, it is 1 minute after 6:45. Ippozhudhu ungaludaiya Tamil paadam. Indraya dinam sila sulabamana vaakkiyangalai katru kollalam. This evening's Tamil lesson, we continue to learn a few more simple sentences. முதலாவது, நான் பயப்படவில்லை. நான் பயப்படவில்லை means I did not get scared or I did not fright. நான் பயப்படவில்லை, I did not get scared. அடுத்தது, என்னை நினைத்து பார். என்னை நினைத்து பார், think about me. என்னை is me, நினை is to think. Think about me, என்னை நினைத்து பார். நான் விளையாட வேண்டும். நான் விளையாட வேண்டும், நான் இஸ் ஐ. விளையாடு இஸ் டு பிளே. விளையாடு இஸ் டு பிளே. விளையாட வேண்டும், ஐ ஹேவ் டு பிளே ஆர் ஐ நீட் டு பிளே. நான் விளையாட வேண்டும். அடுத்தது, விளக்கை ஏற்று அல்லது ஏற்றவும். விளக்கை, விளக்கு இஸ் லேம்ப். அண்ட் ஏற்று அல்லது ஏற்றவும் இஸ் டு லைட். விளக்கு ஏற்று

0: light the lamp. அடுத்த வாக்கியம், அவர் எதுவும் செய்யவில்லை. அவர் இஸ் ஹீ, எதுவும் நத்திங், அண்ட் செய்யவில்லை டிட் நாட் டூ, ஹீ டிட் நத்திங், அவர் எதுவும் செய்யவில்லை. அடுத்த வாக்கியம், நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உட்காரலாமா. நான் இஸ் ஐ, உட்காரலாமா இஸ் மே ஐ சிட் டவுன், உட்காரலாமா, மே ஐ சிட் டவுன். அடுத்த வாக்கியம், நான் எங்கே போக முடியும். நான் எங்கே போக முடியும், வே கேன் ஐ கோ. நான் இஸ் ஐ, எங்கே இஸ் வே, போக முடியும் கேன் ஐ கோ, வே கேன் ஐ கோ, நான் எங்கே போக முடியும். நான் சாப்பிட போகிறேன். So you got to be very familiar with the word நான் now, because we've done it lots of times. நான் is I. நான் சாப்பிட போகிறேன். I am going to eat. Sapiru is to eat. I am going to eat. Adutha vakyam, the next one. Ranjini netru vandal. Ranjini netru vandal. Netru is yesterday. Vandal is to come. Ranjini came yesterday. Netru is yesterday. Ranjini came yesterday. Ranjini netru vandal. Kadesi vakyam and the last sentence. Edward arumeyaga paduvar. Edward sings beautifully. Arumayage is beautifully. And paduvar is to sing. Padu is to sing. Paduvar is to sing. A male. Paduvar. Edward. Arumayage paduvar. Edward sings beautifully. Let's go over that again very quickly. Naan bayapade villai. I did not get scared. Enne ninaitthu paar. Think about me. I have to play. Naan vilaiyaada vendum. விளக்கை ஏற்று, light the lamp. அவர் எதுவும் செய்யவில்லை, he did nothing. நான் உட்காரலாமா, may I sit down. நான் எங்கு போக முடியும், where can I go. நான் சாப்பிட போகிறேன், I am going to eat. ரஞ்சனி நேற்று வந்தால், ரஞ்சனி came yesterday. கடைசி வாக்கியம் and last sentence, Edward அருமையாக பாடுவார். Edward sings beautifully. இது உங்களுடைய தமிழ் பாடம். இப்பொழுது ஒரு விளம்பரம். விளம்பரம் ஆன பிறகு மீண்டும் ஒரு அருமையான பாடல் கேட்டு ரசிக்கலாம். We now go to an ad break and more beautiful music after this.
1: Bold, elegant and truly distinct has arrived at Jayashree's Rivaz. Introducing the Reva Collection, a limited signature edition just unpacked. So don't just blend in, dare to be distinct. Jayashree's Rivaz, in stores and online now.
2: Hi, this is Michael Owen, Hollywood Bets brand ambassador. Being a champion, I know the best performances come from making the right decisions on and off the pitch. Enjoy the game, enjoy the excitement, but play responsibly. Gambling responsibly is about staying in control so you can enjoy it your way. If you or someone you know needs support, help is always available. Call the South African Responsible Gambling toll-free counselling line on 0800 006 008 or WhatsApp help to 076 675 0710.
3: Lotus FM. Yeah. Share the experience. You're listening to Inner Say Marae, Fridays 6 to 7 p.m. on Lotus FM.

அருமையான பாடல் அச்சம் என்பது மடமையதா. இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவு பெறுகிறது. அடுத்தது செய்தி வாசிப்பவர் சல்மா பட்டேல் அவர்கள், மேலும் தி நெக்ஸ்ட் எபிசோட் வழங்குபவர் ட்ரெவர் வில்லியம்ஸ். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.

0: வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பாக்கணும்னு சொல்ற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில்தான் சொல்லுவேன், கட்னா அந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருகிட்டயுமே சொன்னதில்லை,
1: முதல் முறையா உங்ககிட்டதான் சொல்லப்படுறேன்.